0: Sondli has a modest pension. The farmer's market has just become a lifeline for her, she says. A municipal agricultural project that is adding a little bit of social cohesion in a poverty-stricken neighbourhood, and which could lead the way for cities across the world.
1: You know, my ancestors were farmers, and well, I'm the opposite of one. Plant killer, maybe. But when did farming become something that we only see other people doing? Ask a city kid what they want to be when they grow up, and a farmer probably wouldn't be their answer. So then why would a well-paid IT professional become a farmer?
2: Whether it's sunny, stormy or cold, crops can be grown in greenhouses all year round. For farmers, they offer a way to protect their harvests from pests, droughts and fluctuating temperatures. A polyhouse is a greenhouse made of polyethylene rather than glass. It helps protect crops from the unpredictable impact of climate change. Long established in many Western countries, it's now attracting interest among farmers here in Tamil Nadu.
3: The polyhouse appadi engiradhu pathina idu oru completely oru cover pannapatta oru edam protected cultivation appdimbaanga velil irundhu varakoodiya rays la ultraviolet rays 50% vandu adu reduce pannittu ulla anuppudu adhe pole indha seed vandha enna na oru velichatha dissipate panni anuppuranaala ulla koodiya ella plant ku ungalku ஒரே சமமான வகையில் உங்களுக்கு வெளிச்சமும் அந்த காத்தோட்டம் எல்லாமே அமையிற மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் அமைக்கப்பட்டிருக்கிறது.
2: பாலா முராலி யூஸ் டு ஒர்க் இன் ஐடி, ஏர்னிங் சம் 2 lakh rupees a month. During the COVID-19 pandemic, he quit his job and became a farmer. Over the years, he has acquired the necessary know-how and steadily expanded his farming operation.
3: 30 ஏக்கரில் ஒரு 1.5 ஏக்கரா வந்து நம்ம பாலிஹவுஸ் ரெண்டு பெரியவா போட்டுக்கிறோம், ஒரு 50 சென்ட் ஒரு 75 சென்ட். இப்போ ஒரு யூனிட்டில் நமக்கு வந்து ஹார்வெஸ்டிங் நடக்கும்போது அடுத்த யூனிட்டில் வந்து கல்டிவேஷனுக்கான ப்ராசஸ் போகும். ஸோ சைக்ளிக் ஆர்டரில் எஃபெக்டிவாக ஒரு டீமை வந்து நம்ம த்ரோ அவுட் இயர் உபயோகப்படுத்த முடியும்.
2: நாட் ஆல் க்ராப்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் க்ரீன் ஹவுஸ் கல்டிவேஷன். பாலா முராலி சோஸ் டு க்ரோ கியூகம்பர்ஸ் விச் ஃப்ளரிஷ் இன் த ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிள் கிளைமேட் அண்ட் ஆர் ரிலேட்டிவ்லி ஈஸி டு மார்க்கெட். Another advantage is that cucumbers are climbing plants, so don't require much land. What would need about 4 hectares in open fields can be produced here on 0.4 hectares, roughly half the size of a football pitch. Using electronic monitoring systems, Bala Murali keeps track of temperature, humidity and CO2 levels. This helps improve production, boost harvests and detect diseases at an early stage. But farming still relies heavily on the human eye.
4: ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு ரவுண்ட் அடிக்கணுங்கண்ணா. ரவுண்ட் அடித்து இலையில் ஏதாவது பூச்சி, ட்ரிப்ஸு, புழுவு, அப்புறம் இந்த வெள்ளைப்பூச்சிங் பறக்குது இல்லைங்க, வெள்ளைப்பூச்சி, அப்புறம் செம்பேனுன்ட்டு ஒன்று இருக்கும்.
2: இன்செக்ட்ஸ் கேன் டேமேஜ் க்ராப்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் டிசீஸ். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் கேன் புட் என்டையர் ஹார்வெஸ்ட்ஸ் அட் ரிஸ்க். ஸோ ட்ரெயினிங் ஃபார் ஃபார்மர்ஸ் இஸ் க்ரூஷியல். Farm supervisors give advice on use of organic fertilizers and help with applications for government support schemes and subsidies.
5: பொதுவா தமிழ்நாடு ஃபுல்லாவே நான் நிறைய மாவட்டங்கள்ல ஃபார்மர்ஸ் விசிட் பண்றேன். ஓபன் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாருமே ப்ரொடக்டட் கல்டிவேஷன் மேல அதிக ஆர்வம் ஆயிட்டாங்க. இப்போ இனிமேல் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்டட் கல்டிவேஷன் கண்டிப்பா வந்துருவாங்க. ஏன்னா இதுல வந்து நீங்க வெளியே யூஸ் பண்ற அளவுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை.
2: Bala Murali hopes to cultivate a wider range of crops. He also aims to develop new farming techniques that are better suited to conditions in Tamil Nadu.
3: இது டெஃபினட்டா இதோட இன்வெஸ்ட்மென்ட் அதிகம் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதோட எந்த தொழிலுக்குமே நம்ம ரிஸ்க் இருக்குது. இந்த தொழில நம்மோட ரிஸ்க் வந்து நீங்க ஒரு 2.5 3 வருஷத்துல உங்களோட முதலீடை நீங்க இதில் எடுக்க முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரிஸ்கா இருந்தாலுமே இது வந்து ஒரு வயபிள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
1: Let me show you something. It's the age-old laddu that our grandmothers would make, only now it's got a makeover. This one has fewer calories, some seeds, and a lot of other superfoods. You know, it's so much fun to eat foods that are sustainably made, ethically sourced, and flavored with love. At least mine is. My mum made it. You want to try? Well, are there any other recipes that you know of? Let me know. I will see you soon. Until then, take care. Goodbye. Namaskar.